பெரிய டாக்டருக்கு டபட்டம் தக்குவ அரசுக்குன்னு கொடுக்குன்னு தமாவும் கமிழ்ச்சாமி கமிழ்ச்சாமி தாக்குவட்டம் மெக்கொடுக்கும் கவசிங்க தோம்பட்டா தப்படி நுடையங்கிட்ட தக்கியும் சொல்றவங்க